0: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவாங்க, கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.

0: லைஃப்ல புயல வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா.

0: நந்தர்
1: ஹே,
0: தமாதம் மஸ்த கலந்தர் அலிதா பேலா நம்பர்.
1: ஓ சாரி, தட் ஜஸ்ட் கட் ஆஃப் தே. ஹூ டு வி ஹேவ்? ஆல் ரைட், வீவ் காட் ஒன் மோர் ஃப்ரம் ஷெய்லன். லெட்ஸ் ஹியர் ஹவ் ஹீ சவுண்ட்ஸ். தேர் வி கோ.
2: ஓ லால மேரி பத் ரக்கியோ பலா ஜூலே லாலனு சிந்தடிதா சேவன தாச கீஷாவாஜ கலந்தர் தமாதம் மஸ்த கலந்தர் அலிதம் தம்மே அந்தர்.
1: Alrighty, thank you so much, guys. We thoroughly enjoyed that, and that was a classic hit that we have. And coming up shortly after the Kanchan medley by Priya Singh will be Kubi's Corner.

0: ஆரஞ்சு கலரு ஆரஞ்சு வசரு டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் நான் தானே நீ தேடி வந்த மாப்பிள்ளே சொல்லாதே நான் ஒரு வந்த பின்னாலே டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் ஒரு வாபுஷவான் யோ யோ யோ ஆல்வேஸ் a vibe so what about one too
1: I like the beatboxing that went on with that one. Hey, the beatboxing was fire on that one. Keep it coming. Next up, next up.
2: சொல்ல தப்பலே நான்
3: தானே நீ தேடி வந்த மாப்பிள்ளே சொல்வானே நான் ஓடி வரும் பின்னாலே நான் தானே நீ தேடி வந்த மாப்பிள்ளே சொல்வானே நான் ஓடி வரும் பிள்ளாரே
4: Hey, Brazo, orange color. Hey, the orange army was fire, right?
1: Oh, yes, yes, yes. That was Orange Color, Tamil number for you guys here on the Dance Lab, brought to you by Lotus FM. It's the karaoke session right now. We got the last song, the last karaoke number for the night. And it goes like this. It's Shola Amma. Shola Amma, not your Amma. Shola Amma. Not Auntie Shola from down the road. This is Shola Amma. It's called Still Believe. I want you guys to sing along with me. 071-613-7803. Oh, I loved the energy that came through on the WhatsApp line on the songs before. Keep it coming. It's our last karaoke track for the night. Keep it coming. Keep it hot. Let's go. It's the Quick Fix in the Mix.